0: Johnny Kuma Dagicho.
1: Johnny Kuma Dagicho, Riku.
0: நானா முருங்கோன வந்தேன் கொங்கோனி
1: கொங்கோனி
0: ஏவா நீங்க முடிக்கமா
1: ஏன்
0: குழு அருத்தாய்
1: சோக்கி அருத்தாய் பாபு
0: ஏனி
1: கேனி
0: ஏ
1: இங்கோ கேரி கத்து கத்து கே குரு நந்து குரு
0: ஏ பாயி
1: ஒக்கோ கரியமோனா பாபு என்று